0: சரி, இப்ப நான் பாடதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும்.
1: சதமா.
0: இந்த ஊரில் பல பேரை பார்த்து
2: புட்டேன்.
0: சபாஷ். நாவீரசூர
1: நாவீரசூர அடிக்கதுவா.
0: நம்ம பத்தி நாலு பேரை கேட்டு பாரடா.
2: நம்ம பத்தி நாலு பேரை கேட்டு பாரடா.
0: சாரு
1: சாரு
0: எதுக்கும்
2: எதுக்கும்
0: துணிஞ்ச வண்டா
2: துணிஞ்ச வண்டா.
0: யாரடா டா போடுறீங்க
1: யாரடா போடுறீங்க.